0: ஐயோ,
1: கூங்குளம் மாங்கோஸ் கலே மாசோ நே டிகே 831 ஓகுவ முபாயா கசோரிய சிகே சிகுளா மாங்கோ முன்ன குச்சேந்தா பக்கே நக்கு சிகுமி குமி அவளு ஓகு கமலா அகுமிரே சேயா ஆஜாக்கல மாங்கு ஓக்குயாம்போ கூங்குளா மாங்கோ ஜுகிடா சிம்பெ பெக்கேமோ முடிச்சின்யா சாலே டுக்கடிய விரிமேரி குளியோ கும்பி வெஃபுனினே டிகே 831
2: டிகால்ப் சக்சஸ் யூ கேன் ஹார்வெஸ்ட்
3: Kisiba Lydia Jasmine Wena The one and only concert Hey Lydia Jasmine Eri Lugogo Kupiket Ovo Nganya September Shings in 20 Satu Kumomo Ojifona Kwebili Etano Yedako Kumomo Yena Etebe Yabatu Munana Ya Million is Satu Ticket is Zitu Ni Wakati Kupapa Sport Emachi Inge Dorkala Solutions Prime Complex Neku H&M Restaurant Lydia Jasmine The Queen of Soul Vibes Simusikeko Ono Waboiro Jonakavi Fresh And again a great night of pure vibes Bigger stage Bigger energy Hey too much of Fenon Records Ono Lydia Jasmine Waru no Mulara Muko Kale Wetege Ke Hayimba Boyimba Hit Ko Hit The Music The Love Ya Lydia Jasmine Oh my God Eno concert Kujagala Mwaka Janja Tuagala Biana Bi First Born Ebiane Bi Manyo Kuria Sente Ebi Waza Ejeng Sanja Chachi Nan Living Singe Chitaina Motoka Chata Maka Kagedwa MTN Momo
4: V&A
3: Pepsi Nesimbaland Apitex Promotions Navi Sentinga
5: Buli lunaku luchango olulala wabula ebizibu ebitutuukako mu bulamu byawukana era wono mu kyannaku abantu ab'ebizibu ebyenjawulo bakyesomboola okuva mu bitundu ebyenjawulo bikaabya
6: muntaasa okugulu kwange baleme kukusalako kubanga nasigaza kumu ate kati n'okulala baagala kukusalako
7: yekikaabya muzeeyi
6: nnaku n'olaba emyaka gye nina bitaliko okutambula obw'omu Ayandi badali nomuvje ku ngoyo nakwata ku mukono n'adeta
5: biyungule ziga
8: ziga kunyamba abalinawo ke balinayo abalinawo ku bugoye abalinawo ku buwunga abaana bange bukule kuba sijja busulawo omwami wange wire kadi yonna gy'olijowulira bana abaana baabo bana basi bana batano bonna nze mbayina omu asoma Omwe atasoma agena n'alwala njaina uzi
5: Wama bie nyamiza
9: Mama njagala munyambe Ukole che musobola munyambe muntase mama Chesaba Chesaba nsaba munyambe mbaga ili debanange muntase Obulumi kwendi mu
5: Bikabia
6: Anaba uliza ba radio simba Saba kunyamba Naku uyambi ele mudua Lizo ulade bunuma
5: Yubia naku, katina wali yeyo, ngoline vizi webie nja ulo Jangu ono kuredio simba, okuva Monday, mpaka kuruokutano Olaveko ni narugwa mama cha naku, kubwerere